சஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி சதல தஜனு சதலு தத்தினி சதினி தச்சனு சரித சனத சனுத